0: ngaranzu tsoe na la toksi ta chwa zemi na zo king de yo shi toksi ta chwa die ge nganzu mi zi gyurim chu yo da pomo
1: shi za nganzu chi din kan chim bu de ya chan na ge be ma ze shi zhe mong gu chi gi le shen de ge dun ba chim bu ye yin ne le chwa mong gu chi yang ta be len di kyu ne ha ku gu min du
2: 呵呵呵呵，我们让给主要情侣预备三分钟的预备活的，看没这些，让落地不起息。包给他，那么是最难的，就搞下去不？你那的亲不赢呢？点点，让了国家的年纪，你都看不起。
1: 那么是最难。
2: 哦哦，才能让你那么多，那么是最难着。
1: Less 不啦。
2: 那包给那么是最给，过得几个瘾的。